ஐரோப்பா எம்ஏபே அசல் ஒஸ்திரியா தான் அங்கோத்தா பண்ணு ஈட்டே எர் ஈ மன்னம் பைக்கான் தெரியுமா காசிக்க பாட மந்திரி அதாஸ் பர்த்து மூவான் தர்த்து போத் நன் மன்னிகாஸ்கான் பாபா இந்தியா மருப்கான் மித்ரா துர்கிஸ் உத்தம பாகி இன் உனி உரோப்பா இய மங்கத்தகான் பாபா குஞ்சுங்கான் டெலிகாசி இனி வர்த்து ஜுவான் உந்துக் மம் பரோலே பர் மகானான் யாங் லபி மண்டாலாம் வைனங்கனாய் கவி ஜான் இண்டஸ்திரி தன் டெக்னோலோகி இந்தியா சர்த்தா மங்கிஃபிகாசி மிண்டாங் மிண்டாங் உந்துக் கர்ஜா சமாயாங் லபி இராத் இய மனுரோதி கபந்திங்கான் பர்சாமா தலாம் மம்பர் குவாத் தாயா சாயி இந்துஸ்ரீ மமாசிகான் ராந்தை பாசோ கிரிட்டிஸ் யங் அவன் தான் தாங்கு சர்தா மமாஜுகான் டிரான்சிஷி ஹிஜாவு தான் டிகிட்டல் சாம்பிடி மனத்தகான் பைக் தி லோக் வர்க் லாஞ்சுதான் இன் தாரா இந்தியா தன் பார்லமெண்ட் ஒருப்பா மங்கனாய் இசு இசு தர்சிபுத் தலாம் குசி தர்த்தபுத் டாக்டர் ஜிஜேந்திர சிங் மனத்தகான் பாபா இம்ப்ளிமெண்டாசி எஃப்டே ஆ இந்தியா உஇ யங் சிகாரா தான் எஃபெக்டிவ் ஹாரோ தேதாப் மஞ்சாதி பிரியோரிட்டாஸ் பர்சாமா இய துகா மன்னம் பைக்கான் ஹாரப்பான் இந்தியா ஆகான் துக்குங்காங் பர்க லாஞ்சுத்தான் தாரி பார்லமெண்ட் உரோப்பா தமே பர்ச்சதான் பர்டகதாகாங் தன் ராடிஃபிகாசி பர்ஜான்ஜியான் தர் சிபுத் மனரூத்னியா எஃப்தேஆ இனி அகான் மம்பூ கா பொல்லுவாங் பாரு பாக்கி துனியா உசாஹா கொன்சூமன் தான் தி தாங்கா ப்ரொஃபெஷனல் தர்லாம்பில் சர்தா மமரிகான் மோமெண்டும் தர்பானான் பாகிகா மந்தியான துர்கிஸ் இந்தியா உஇ யாங் மங்சாக்கு பர்பகை எஸ்பெக் மங்கினை பிரிடுதா ஸ்ரீசித் தான் இனோவாசி இந்தியா மந்திரி மன்னதகான் பாபா ரிசித் தான் இனோவாசி மறுபகான் இந்தி தாடி விசி பணமடைந்தா விஸ்ரிக்ஸ் பாரத் துவரிபு எம்பத் புலு துஜு இந்தியா மாசு திங்கான் ஃபோகோஸ் யங்லாம்பி பிசார் பாடா ரிசித் பட் நம்பாங் திங்கி பண்டிட் அப்கான் ஹாசில் ரிசித் மஞ்சாதி டெக்னோலோகி தான் பொட்டுக் சர்தா பண்ணிக்காத்தான் பார்த்திவசி பாசி இண்டஸ்ட்ரி இயா முடுஜு பாதா அனுசந்தான் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ANRF தன் இனிஷியாட்டிவ் ரிசர்ட் பங்கனம் பாங்கான் தன் இனவாசி எட் தி ச நிலை சப்புலு மில்லர் உரோ யங் பர்த்து ஜுவான் உந்துக் மண்டோடோங் ரிசித் பரிசி கோ திங்கி நமூன் பர்தாம் பக் பசார் சர்தா மம்பனிமா பொடுசஹான் இந்தசான் சாத்ருப் தி பிண்டாங் டெக்னோலோகி மண்டலா தீப் டெக் டாக்டர் ஜிஜேந்திர சிங் மன்ரூபகான் பந்திங்கான் கர்ஜசாமா அந்தாரா இந்தியா தன் உஇ தி பிண்டாங் பிண்டாங் தர்தெபான் தாங் பர்கு வாங்காங் தன்மாசு கச்சதாசான் புவத்தன் ஐ டெக்னோலோகி கவுவாதாம் மாட்டேரியல் மாஜு பெயு டெக்னோலோகி தன் செமிகுண்டோக்டர் சத்தா கம்ப்யூட்டர்ஸி பர்கின் ஜர்ஜா தன் டெக்னோலோகி டெலிகோம் நிகாசி கினராசி மந்தாத்தாங் தன்மாசு என்னாம் கே பலியா மனத்தகான் பாபா டெக்னோலோகி குவாந்தாம் மனிவார்கான் பல்லுவாங் பசார் உந்து கர்ஜசா மாயாங் மஞ்சாக்கு பனலித்தியான் பனரப்பான் பனர்வாங்கான் கபத்தரலம்பிலான் தன் பங்கு வாங்கான் இக்கோ சிஸ்டம் குவாத்தான் யங் லபில்லுவா சர்கைத் ஐ இந்தியா சங்க தர்கைத் பட பனரப்பான் யா தி பிந்தாங் பிண்டாங் சபர்த்திகா சேர்த்தான் தன் சாயின் சம்படி மமாசிகான் அடோப்சி யங் பர் தங் துங் ஜவாப் தன் தபாத் திபர்ச்சாயா மங்கினை செமிகுண்டுக்தூர் மந்திரி தர்சிபுத் மனத்தகான் பாபா இக்கோ சிஸ்டம் செமிகுண்டுக்தூர் தர் எலக்ட்ரானிக் இந்தியா யங் தருஸ் பர்க வாங்கான் தர்த்த உபாய உஇ முன்துக் மமஜூத்கான் ராந்தை பசோக் செமிகுண்டுக்தூர் யங் லபி தாங்கு தன் அமர் மம்புக்க பல்வாங் வாகி கர்ஜா சாமா யங் லபி அராத் பலியோ மனபுத்கான் பாபா என்சிஆர்டி செமிகுண்டுக்தூர் இந்தியா தன் கர்ஜா சிப்ஸ் உஇ தந்தபாத் மஞ்சாக்கி சிவங்கி ஹால் பனலித்தியான் இனோவாசி இன்வெஸ்ட் ஆசிதான் பங்கு வாங்கான் இக்கோ சிஸ்டம் மந்திரி திருச்சிபு ஜுகா மண்டோரோங் கோலாபுராசி யங் லபி குவாத் தலாம் டெக்னோலோகி பர்சி தான் ராமா லிங்குங்கான் சர்தா பன்னர் வாங்கான் ததங்கான் இக்லிம் தான் லிங்குங்கான் சர்ராயா மங் இன்டிஃபிகாசி பிண்டாங் பிண்டாங் இனி சிவகாய் ஏரியா பந்திங் உந்து கர்ஜசாமா பண்ணதி தியான் தி பாபா நாங்குவான் தேவான் பொட்ராகாங்காங் தான் டெக்னோலோகி தேதே சே இந்தியா உஇ க மஜுவான் சப்ஸ்டன்சியல் திலதி செப்பாய் தாலார் அலூர் கர்ஜா பிரியோரிட்டாஸ் டெக்னோலோகி பர்சிதான் ராமா லிங்குங்கான் தர்மாசோக் இன்வெஸ்டாசி பர்சாமா சபசார் நாம் புலு ஜூதா உரோஸ் லாமா எம்பா தஹூன் உந்து மண்டுகுங் பனலித்தியான் கொலாபுராட்டே மங்கினாய் பங்குலேஹான் லிம்பா மஞ்சாதி ஹைட்ரோஜன் போலிசி லாவுத் தான் தவுர் உலாங் பட்டீரியல் கண்டராங் லிஸ்ட்ரிக் டிஸ்குசி ஜுகா மஞ்சாக்கு புலுசான் பர்முந்துகான் புசத் இனோவாசி இந்தியா உயிட் உந்து டெக்னோலோகி பங்குசியான் தயாதான் பங்குஜுகான் கெடான் லிஸ்ட்ரிக் யங் திராங் திபர் திக்கம் வாங்கான் சிவகை வாடா உந்துக் மமுந்துகான் கபசிட்டாஸ் பனலித்தியான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பங்குஞ்சுகான் கலிஹான் ஸ்டென்துந்துர் தன் இக்கோசி

சம் ஸ்டார்ட் அப் தாரிக் கதுவா பிளாப்பி ஹக் இந்தியா தான் உயி ஜுகா சாலிங் பர் பார்ட்டிசிபாசி பங்க தாகுவான் மங்கினை ஹெட்ரோதன் வேலி தான் முழு பாயா மஞ்சாலின் கர்ஜாசாமா தர்க்கைத் ஸ்டாண்டூர் கௌசலமா தான் ஹெட்ரோஜன் டாக்டர் ஜிதேந்திர சிங் மனத்தகான் பாபா பொட்டென்சி கர்ஜா சாமா தி விடாங் ஹெட்ரோஜன் ஹிஜாவு ஜுகா தப்பாத் மண்டுக்குங் பர் பன்னிங்கத்தான் பர் டகங்காங் தான் இன்வெஸ்டாசி தர்மசோக் எக்ஸ்போர்ட் ஹெட்ரோஜன் ஹிஜாவு தாரி இந்தியா க உஇ தலாம் ஜாங்கா மங்கினேங்கா தர் கை ப்ரோக்ராம் ஹரிஜன் உருப் டாக்டர் ஜிதேந்திர சிங் மங்கத்தகான் பாபா பாட்டிசிபாசி இந்தியா அகான் மம்பர் லுவாஸ் பர்லுவாங் பாடி பாரா பனலித்தி இந்தியா ஒன்றுக் பமித்ரா தெங்கான் இன்ஸ்டிடியூசி உரோப்பா தலாம் பெண்டாங் பனலித்தியான் முகாத்திர் யங் மஞ்சாதி பிரியோரிட்டாஸ் பர்சாமா இந்தியா தித்தா பர்ட் கமிட்மெண்ட் உன்துக் மனலிசைகான் நெகோசியாசி சசிகரா மும்கின்கான் தன் மங் ஹடப்கான் கசபாக்தான் யங் சம்பாங்கின் சலிங் மங் உமும் கான் சர்தா மம்பர் லுவாஸ் பல்லுவாங் பாகி பாடா பனலி தி இன்ஸ்டிடியூசி தன் இண்டஸ்ட்ரி டாக்டர் ஜிதேந்திர சிங் ஜுகா மங்கஜக் டெலிகாசி இடேஆர்இ உன்துக் மங் இடென்டிஃபிகாசி பிதாங் மேடாங் தி மானா பியூரிட்டாஸ் பனலித்தி யான் தான் இனுவாசி இந்தியா சர்தா உரோப்பா தபாத் பர்த்தமு குசூசியா யங் மங் மும்கின் கான் கொலாபுராசி தலா முன்துக் பனலித்தியான் பர்சாமா பங்கபாங்கான் டெக்னோலோகி தன் பங் இங்காத் கான் ஸ்காலா கியதான் இய மன்னத கான் பாபா இந்தியா மங் மமாண்டாங் உரோப்பா சிவகாய் மித்ரா பனலித்தியான் யங் பந்தெங் மனிங்காத் கக்குவாதான் இன்ஸ்டிடியூசி பனலித்தியான் மாஜு அந்யா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பனரித்தியான் சர்தா இக்கோசிஸ்டம் இன்னோவாசி யங் டி மில்கி யூரோப்பா பர்த்திமான் தர்சிபுத் மம்பஹாஸ் பர்க் பாங்கான் திருக்கை திரு அசோசியாசி தெங்கான் ஹொரிசோன் யூரோப் சகாலிகோஸ் மம்பர் குவாத் பலுவாங் கர்ஜசா மலபி லஞ்சு தி விடாங் சயின்ஸ் டெக்னோலோகி இன்னோவாசி தன் டெக்னோலோகி பர்சி நமக்கியான் தாடி கொமெண்டார் சொடர சொடர பண்ணிங்கார் கிட்ட மாசி பர்சாமா தெங்கான் சியாரா ரேடியோ ஆகாஷ்வாணி இந்தியா நலாம் ஆச்சார சலாஞ்சுத்யா இக்குத்திலியா லாகூர் ஆக்கிய தரி தேரா அருணாச்சல் பிரதேஷ்